0: SBS சவுத் ஏசியன் தமிழிசை நேரம்.
1: Like a boomerang, ding ding dong, rock.

தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ தக திட்டதா தீ த